0: புதிய நாளில் புதிய நம்பிக்கை மலரட்டும். மலரும்
1: 103.9 மலரும் சக்தி கேட்டு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் நான் உங்கள் அதித்தி. பொதுவா நம்ம எல்லாரும் புதிய ஒரு வருடம் ஆரம்பமாக்குது அப்படின்னா நமக்கு அது ஒரு நல்ல ஒரு ஆரம்பமா இருக்கணும்னு கண்டிப்பா நம்ம இந்த விஷயத்தை பண்ணணும்னு பிளான் பண்ணுவோம் இல்லையா. அதே மாதிரி பிலிப்பைன்ஸ்ல இருக்கக்கூடிய மக்கள் எப்படி என்ன செய்வாங்க அப்படின்னா, வட்டம் வடிவிலான பொருட்களை கண்டிப்பா அந்த புத்தாண்டு ஆரம்பமாகிற அன்னைக்கு வந்து வச்சிருப்பாங்களாம். அதாவது புதிய வருடம் ஆரம்பமாகி அந்த முதலாவது நாள். ஏன் அப்படின்னு கேட்டா, வட்டம் வடிவிலான பொருட்கள் தங்களை சுத்தி இருக்கும் போதும் தங்களுடைய பார்வையில இருக்கும் போதும் கண்டிப்பா அவங்களுக்கு அந்த வருடம் வந்து செல்வம் பெருகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அதீத காலமா நம்பிட்டே இருந்திருக்காங்க. இதுக்கு பின்னாடி பெரிதா எந்த ஒரு அறிவியல் காரணமும் இல்லை, ஆனா உளவியல் ரீதியான ஒரு காரணம் இருக்கு. என்னன்னா, வட்ட வடிவம் அப்படின்னு சொல்லும் போது பழைய காலங்களில் பொதுவாக குற்றி நாணயங்கள் தான் இருந்தது. குற்றி நாணயங்கள் பெரும்பாலும் வட்ட வடிவில் தான் இருக்கும். அப்ப பணம் அப்படின்னும் போது அவங்களுக்குள்ள முதல் ஞாபகம் வருது என்ன அப்படின்னா, அந்த வட்ட வடிவிலான குற்றி நாணயங்கள் தான். அப்போ மனிதருடைய வாழ்க்கையும் ஒரு வட்ட வடிவில் செயற்படுறது தான், நாணயமும் வட்டம் தானே. அப்போ பணம் இதன் மூலமா பெருகும். அப்போ வட்ட வடிவிலான பொருட்கள் நம்மளை சூழ்ந்திருந்தது அப்படின்னா கண்டிப்பா நமக்கு வந்து அந்த வருடம் நல்ல செல்வ செழிப்பான செல்வம் நிறைந்த ஒரு வருடமா இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு காலம் காலமா இருந்துட்டே இருந்திருக்கு. ஆனா நிஜம் என்ன அப்படின்றப்போ, இவங்களுடைய எண்ணங்கள் தான் அதை வந்து அப்படியே அந்த மாதிரி மாத்திருக்குன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா பொதுவா இந்த விஷயம் எனக்கு வேணும், இது கண்டிப்பா நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு முழு முயற்சியோடையும் ஒரு நல்ல ஒரு எண்ணத்தோடையும் இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா அது வந்து இந்த பிரபஞ்சம் நடத்தி கொடுக்கும் இல்லையா. அந்த மாதிரி இந்த வருடம் ஆரம்பமாகுது, கண்டிப்பா நான் வந்து பணம் சேமிக்க போறேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட பணத்தை அவங்க பாக்குறாங்க அப்படின்னா அதுவேதான் அவங்களுடைய மனதுக்குள்ள முழுமை அடைஞ்சு நிறைஞ்சு போயிருக்கும். பிலிப்பைன்ஸ்ல இந்த மாதிரியான நம்பிக்கைகளோட இன்னும் மக்கள் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. இப்படி நீங்க ஏதாவது ஒரு விஷயம் கேள்விப்பட்டு உங்களை வித்தியாசமா யோசிக்க வச்சிருக்கு அப்படின்னா அது என்னன்றதை வாட்ஸ்அப் பண்ணுங்க. 0705 283 5 4 0 இருக்கு.

0: கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் திரைப்படத்துக்காக இசை புயல் ஏ ஆர் ரகுமானின் இசையில் ஹரிஹரன் மற்றும் மகாலட்சுமி ஐயர் பாடிய பாடல் கேட்டோம். நேரம் 6:32.
1: எதிர்பார்ப்பதை விட வேகமாகவும் அக்கறையுடனும் கேட்பதை விட அதிகமாகவும் உதவுவது உண்மையிலேயே மனதுக்கு மிகுந்த நிம்மதியாக உள்ளது. எல்பி தங்க கடன் வாடிக்கையாளர் மீண்டும் வேறு இடத்துக்கு செல்லாததுக்கு காரணம் அதுதான். எல்பி தங்க கடன், எங்களை பற்றி நினைக்கும் எங்களுக்கு ஏற்ற இடம்.
2: பிரதான செய்திகளின் தலைப்புச் செய்திகள்.
3: கண்டி எசல பெருகிறாவின் கும்பல் பெருகிறா இன்று ஆரம்பம். போலீசாரினால் விசேட பாதுகாப்பு வேலை திட்டம். தேசிய வீடமைப்பு அதிகார சபையின் பொது முகாமையாளருக்கு கட்டாய விடுமுறை. சிவப்பு அறிவித்தல் பிறப்பிக்கப்பட்டிருந்த திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் குற்றவாளியான சமிட்டிபுர சத்து நாட்டுக்கு கொண்டுவரப்பட்டார். 16,500 ஹெக்டேரில் பயிர் செய்கையை முன்னெடுக்க தீர்மானம். மோசடி தொலைத்தொடர்பு நிலையங்களில் இருந்து வெளிநாட்டு பிரஜைகள் 298 பேர் பாகிஸ்தானில் கைது.
2: பிரதான செய்திகளின் தலைப்புச் செய்திகள்.

0: வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலய வருடாந்த மகோற்சவத்தின் இரண்டாம் நாள் இன்று. இன்றைய விசேட பூஜை மற்றும் திருவிழா பற்றிய தகவல்களை வழங்குவதற்காக மூடு இணைந்திருக்கின்றார் செந்தமிழ் சொல்லருவி சந்திரமௌலீசன் லலிசன் ஐயா அவர்கள்.
1: நல்லூரம் பெருமானுடைய இரண்டாம் திருவிழா இன்று. நல்லூரில் இடம்பெறும் ஆறு கால பூசைகள் சிறப்பானவை. அதிலும் அதிகாலை 4:30 ஆயத்த மணியை தொடர்ந்து இடம்பெறுகின்ற பள்ளியறை பூசையை காண்பதற்காக ஆயிரக்கணக்கான அடியவர்கள் தவம் இருப்பார்கள் என்றால் அது மிகையல்ல. ஆலயத்தினுடைய கருவறைக்கு பின்புறத்திலே அமைந்திருக்கின்ற பள்ளியறையிலே முருகனை பள்ளி எழுப்பி மூலஸ்தானத்திற்கு அழைத்து வருகின்ற அந்த காட்சியை காண்பதற்காக பலர் தவம் இருப்பார்கள். வள்ளி காந்தராக சிறிய தேரேறி வருகின்ற அந்த பெருமான் நமக்கு அருள் சொரிய மாட்டாரா என்று ஏக்கமுறுவார்கள். செங்கதிர் செல்வனும் குணதிசை எழுந்தான், சிறு இருள் அகன்றது சிறந்தது வானம், பொங்கருள் நான்மறை அந்தனர் புகன்றார், புள்ளினம் ஆர்த்தன போந்தனர் அடியார், திங்களின் பிறையணி சிவன் தரும் செல்வா, திருநல்லூர் உரை திருமுரு போனே, எங்களை ஆட்கொள்ளும் இன்னருள் கடலே, எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்று பள்ளியெழுச்சி பாடல்களை பாடி முருகனை துயிலெழுப்புகிற அந்த அதிகாலை பூசை காண்பதற்கு அரிய பூசை. இன்று காலை 10:00 காலை சந்தி பூசை இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து 10:15 வசந்த மண்டப பூசை நடைபெறும். மாலையிலே கூட 4:00 சாயரட்சை பூசை இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து 4:45 வசந்த மண்டப பூசை நடைபெறும். 6:00 சுவாமி வெளி வீதியில் தரிசனம் தருவார். இன்றும் கூட வேற்பெருமான் மயில் வாகனத்திலும் தேவியர் இருவரும் அன்ன வாகனத்திலும் எழுந்தருளி அருள் காட்சி நல்குவார்கள். நல்லூரான் திருவருள் நாடெங்கும் பரவட்டும். அலங்காரா நல்லூரா.

நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில், நாங்கள் பாவ வாழ்க்கையில் விழுந்து கிடந்து நாங்கள் தவித்து நிற்கின்ற பொழுதெல்லாம் தேவன் எங்களை தூக்கி எடுத்து தேவனாக இருக்கின்றார். அவர் எங்களை ஒருபோதும் விட்டு விலகாத தேவனாக இருக்கின்றார். நாங்கள் எங்களுடைய எத்தனையோ தடவையான பாவத்தின் நிமித்தம் நாங்கள் தேவனை விட்டு நாங்கள் தூர போயிருக்கின்ற நேரத்திலும் தேவன் எங்களை அணைத்துக் கொள்ளுகிற தேவனாக இருக்கின்றார். பிரியமானவர்களே, நாங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் எங்களை தாங்குகிற ஒரே ஒரு தகப்பன் இயேசுவாக இருக்கின்றார். நாங்கள் அவரை நாங்கள் ஒருபோதும் விட்டு விடாத படிக்கு, அவரை விட்டு விலகாத படிக்கு நாங்கள் எப்பொழுதுமே தேவனோடு நாங்கள் அண்டி வாழுகின்ற பிள்ளைகளாக இருக்கின்ற பொழுது எங்களை எல்லா இடுக்கண்களுக்கும் நீக்கலாக்கி காக்கிற தேவன் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வார். நாங்கள் எப்பொழுதுமே கிட்டி சேர்ந்து தேவனையே நாங்கள் அண்டிக் கொள்வோம், தேவன் எங்களை காத்துக் கொள்வார். இணைந்திருங்கள் பிரியமானவர்களே, கிருபை நேயர் வானொலியின் ஊடாக உங்களுக்காக அடுத்த பாடல்.